தசக்க துணக்க அபிமானே நவ்ய ரேடியோ ரியலிட்டி மே லக்கண்ட கோல்டன் வாய்ஸ்.

0: ஆற்றை நுண்ணியன ஹட ஆற்றின் ஜோதி இருதா ராத்ரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
1: ஒபே கோடிபதி சிஹினைய அத செபே வேயித ராத்ரி 10ட லக்காண்ட அஹன்ன ஜாதிக லோத்ரை மண்டலே சீலும டிக்கெட் பத்தொல ஜாக்ராஹி பிரதிபல அத ராத்ரியேம ஒபட கியன எக்கம ரேடியோவ லக்காண்ட
2: FM 93.5 FM 93.7 லக்காண்ட ரேடியோ ITN